பண்ணா கிட்ட பார்த்தா கீட்கை இல்லாத முதல் அடர்த்தி இல்லாத துறைத்து பிடிக்காத மாசம் உங்களுக்கு நல்லோ அப்படின்னா அத்தா மாதிரி ஜப்பான் சைலத்தில் சந்தாக்கி ஜாய்க்கு உப்பியோ வைக்கிறதையா மகத்தன் பார்த்தப்பட்டு அப்படின்னு நானும் பூமி ஜெயலலியா

பதை பாபா மூலிமூட்டமலை தீர்த்தவர் பட்டமலை வைக்கமணிமணி அர்த்தம் கட்டணாமலை தீர்த்தவர் பட்டமலை கூட்டி தமது கத்தல் தீர்த்தவர் மணிப்பட்ட கூட்டிய உமனை அர்ஜுமனை பயன் தமிழும் கட்டத்தில் பாபா உண்டாக்கி